சைக்கிள் தை தக்க தை தக்க தை தக்க தை தக்க தை தை தை தை தை. தக்க தின்ன தின்ன கரு தின்ன தின்ன தாங்கிட தக்க தருகிட தக்க திகி திகி திகி. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ததிகிணத்தும்.